பிரமானந்தம் பரமசுக்கிரம் கேவலம் ஞானமூரத்தி த்வந்த்வசித்தம் த்ரிகுணரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.